ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் தி ஷோ, ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் தி ஷோ, ஃபர்ஸ்ட் காலர் ஆஃப் தி ஷோ. ஊரம் பாச்சி சோக்வராஜி முங்சரோர் கம்சே நபராஜி காந்தபே தான்சர சரவடிவி காந்தபே தான்சரா நிவிராவளி நோராஜே பபரு காந்தா காந்தா பராசரா அவடீர் ஹர்ச ஹர்சோ ரவளே ஹாரியம் பசல்லாது கேரு கியோரா.